0: ईश्वर की आराधना के इन मधुर सुरों के साथ प्रभात आराधना का ये सफर यही समाप्त होता है। कल फिर मिलेंगे सुबह 5 बजे भक्ति के नए गीतों के साथ रेडियो मॉरिशस पर।
1: संगीर्तनम गोविंदा गोविंदा तिरुमाल अडियार्गले उंगल अनेवरुक्कुम यमदु उल्लंकनिंद वणक्कम। கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு அரங்கநாதன் ஆராதனை என்னும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் அழைக்கின்றோம். நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக சமய உரையை ஆற்றுகின்றவர் ரிஷ்வோ அருள்மிகு சிவ சுப்பிரமணியர் திருக்கோவிலில் திருப்பணி ஆற்றி வருகின்ற உயர் திரு அஸ்வின் அவர்களுடைய உரையை கேட்கலாம்.
2: இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஆண்டாளின் தெய்வீக காதல், திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழியில் இருந்து சில குறிப்புகள். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். தமிழ் பக்தி இலக்கியத்தில் இறைவனை காதலனாக கொண்டு அந்த காதலை மிக ஆழமாகவும் உணர்வு பூர்வமாகவும் வெளிப்படுத்தியவர் ஆண்டாள். ஆண்டாள் 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார். அவர் இயற்றிய 2 முக்கியமான படைப்புகள் திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழியாகும். இந்த 2 நூல்களிலும் நாம் காண்பது சாதாரணமான உலகியல் காதல் அல்ல, அது ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் இடையிலான தெய்வீக காதல். ஆண்ட

திருமணம் செய்ய வேண்டியவர் யார் என்று கேட்டால் அவளுடைய பதில் ஒன்றே, திருமால், கண்ணன், ஸ்ரீரங்கன் என்கின்ற பல நாமங்கள் ஆகும். அவளுடைய வாழ்க்கையின் நோக்கமே இறைவனை அடைவதாக இருந்தது. திருப்பாவையில் தெய்வீக காதல். முதலில் திருப்பாவையை பார்ப்போம். திருப்பாவை 30 பாசுரங்களை கொண்டது. மார்கழி மாதத்தில் இன்றும் பக்தர்களால் பாடப்பட்டு வருகிறது. திருப்பாவையின் தொடக்கத்திலேயே ஆண்டாள் குறிப்பிடுவது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன என்றால் என்று கூறி தன்னுடன் தோழிகளையும் அழைத்து பாவை நோன்பு நோர்க்க சொல்கிறாள். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டாள் தனக்காக மட்டும் இறைவனை நாடவில்லை, தன்னுடைய தோழிகளையும் அழைக்கிறாள். அதாவது அவளுடைய பக்தி தனிப்பட்ட அனுபவமாக மட்டும் இல்லாமல் சமூகத்தையே இறைவனை நோக்கி அழைக்கும் பக்தியாக மாறுகிறது. கண்ணனை அடைய வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த ஆசை வெறும் உடல் சார்ந்த ஆசை அல்ல. அவள் விரும்புவது உனக்கே நாம் ஆட்சி செய்யும் என்ற நிலை. அதாவது இறைவா, உனக்கே நாங்கள் சேவை செய்வோம், உன்னை தவிர வேறு எதையும் நாடமாட்டோம் என்ற முழுமையான சரணாகதியாகும். இதுதான் ஆண்டாளின் தெய்வீக காதலின் அடிப்படை. உலகியலில் காதல் என்பது நீ எனக்கு என்ன தருகிறாய் என்று கேட்கலாம். ஆனால் ஆண்டாளின் காதல் நான் உனக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறது. அதனால் ஆண்டாளின் காதல் என்பது சுயநலமற்ற காதலாகும். கண்ணனை அடைய வேண்டும் என்ற ஏக்கம். திருப்பாவையில் ஆண்டாளின் கண்ணன் மீதான ஏக்கம் தொடர்ந்து வெளிப்படுகிறது. அவள் கண்ணனை ஒரு தொலையில் இருக்கும் கடவுளாக மட்டும் பார்க்கவில்லை. அவளுடைய வாழ்க்கையின் நாயகன். அவனுடைய அழகு, அவனுடைய வீரியம், அவனுடைய கருணை, இவை அனைத்தையும் ஆண்டாளின் உள்ளத்தை ஈர்க்கின்றன. கண்ணனின் திருவடிகளை அடைவதே அவளுடைய இறுதி லட்சியம். இதில் ஒரு அழகான ஆழமான ஆன்மீக உண்மை உள்ளது. ஆண்டாள் என்பது தனிப்பட்ட ஒரு பெண்ணை மட்டும் குறிக்கவில்லை, அவள் ஆன்மாவை குறிக்கும் உருவமாகவும் பார்க்கப்படுகிறாள். கண்ணன் என்பது பரமாத்மா. ஆன்மா பரமாத்மாவுடன் ஒன்றுபட விரும்புகிறது. அந்த ஏக்கத்தையே ஆண்டாள் தனது காதலாக வெளிப்படுத்துகிறாள். நாச்சியார் திருமொழியில் காதலின் ஆழம். இப்போது நாச்சியார் திருமொழிக்கு வருவோம். திருப்பாவையை விட நாச்சியார் திருமொழியில் ஆண்டாளின் உணர்வுகள் இன்னும் ஆழமாகவும் வெளிப்படையாகவும் இருக்கின்றன. இங்கே நாம் காண்பது பிரிவின் வேதனை, இறைவனை அடைய வேண்டும் என்ற ஏக்கம், கனவு, திருமண ஆசை, கண்ணனின் நினைவு ஆகியவற்றின் தீவிரமான வெளிப்பாடு. கண்ணனை பிரிந்து இருக்கும்போது ஆண்டாளால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவளுடைய மனம் முழுவதும் கண்ணனையே நினைக்கிறது. அவள் இயற்கையிடமும் பறவைகளிடமும் தோழிகளிடமும் தனது காதலை வெளிப்படுத்துகிறாள். இது சாதாரண காதலின் பிரிவு துயரத்தை போல தோன்றினாலும் அதன் உள்ளே ஒரு பெரிய ஆன்மீக தத்துவம் உள்ளது. இறைவனை பெறாத ஆன்மாவின் ஏக்கம்தான் அது. இறைவனை பார்க்க வேண்டும், இறைவனையுடன் இணைய வேண்டும், இறைவனுக்கே உரியவளாக வேண்டும். இந்த ஏக்கம் அதிகரிக்க அதிகரிக்க ஆண்டாளின் வாழ்க்கையே அந்த காதலாக மாறுகிறது. வாரணம் 1000. தெய்வீக திருமண கனவு. நாச்சியார் திருமொழியில் மிகவும் புகழ்பெற்ற பகுதி 1000. இதில் ஆண்டாள் தான் கண்ணனை மணப்பது போன்ற ஒரு கனவை காண்கிறாள். அவள் திருமணத்தின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கனவாக காண்கிறாள். யானைகள் வருகின்றன, திருமண ஊர்வலம் நடக்கிறது, மணமகன் வருகிறான், திருமணச் சடங்குகள் நடைபெறுகின்றன, இறுதியில் அவர் கண்ணனுடன் இணைகிறாள். இதை வெறும் திருமணமாக கனவாக மட்டும் பார்க்கக்கூடாது. இது ஜீவாத்மாவும் பரமாத்மாவுடன் இணையும் ஆன்மீக அனுபவத்தின் உருவகம். ஆன்மா இறைவனை அடையும் பொழுது ஏற்படும் பேரின்பத்தை ஆண்டாள் திருமண காட்சிகளின் மூலம் வெளிப்படுத்துகிறாள். அதனால்தான்

0: வாரணம் ஆயிரம் இன்னும் தமிழ் வைணவ மரபில் திருமண நிகழ்வுகளுடன் ஆழமாக இணைக்கிறது. ஆண்டாளின் காதல் ஏன் தனித்துவமானது? ஆண்டாளின் தெய்வீக காதலுக்கு மூன்று முக்கியமான அம்சங்கள் உள்ளன. முதலாவது ஏக்கம், இறைவனை அடைய வேண்டும் என்ற ஏக்கம். இறைவனை பிரிந்திருப்பது அவளால் தாங்க முடியவில்லை. இரண்டாவது சரணாகதி, எனக்கென்றே எதுவும் இல்லை, நான் உனக்கே உரியவள் என்ற முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கின்றது. மூன்றாவது சேவை, இறைவனை அடைந்த பிறகு அவருக்கு சேவை தெய்வீத தன்னுடைய வாழ்வின் நோக்கம் என்று ஆண்டாள் கருதுகிறாள். அதனால்தான் திருப்பாவையில் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்ற கருத்து மிகவும் முக்கியமானதாகிறது. காதல் என்பது வெறும் பெறுவதல்ல, காதல் என்பது அர்ப்பணிப்பும் சேவையும் ஆகும் என்பதை ஆண்டாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைய வாழ்க்கைக்கு ஆண்டாளின் செய்தி, இன்றைய உலகில் காதல் என்ற வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் ஆண்டாள் நமக்கு காதலின் ஒரு உயர்ந்த வடிவத்தை காட்டுகிறார். அது எதிர்பார்ப்பு இல்லாத காதல், அது தியாகத்தின் காதல், அது சரணாகதியின் காதல், அது ஆன்மாவை உயர்த்தும் காதல். நாம் ஒருவரை நேசிக்கும் பொழுது அவரிடமிருந்து ஏதாவது எதிர்பார்க்கிறோம் என்றால் அதனால்தான் ஆண்டாள் இறைவனை நேசித்த போது தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்தாள். அதனால் அவளுடைய காதல் காலத்தை கடந்தது. பல நூற்று ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை அவளுடைய பாடல்கள் நம் இதயங்களை தொடுகின்றன. நிறைவு உரையை சொல்கிறோம். ஆண்டாளின் திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக உண்மையை உணர்த்துகின்றன. இறைவனை அடைய அறிவு மட்டும் போதாது, அன்பும் வேண்டும். அந்த அன்பு ஆழமாகவும் இருக்க வேண்டும். அந்த அன்பில் அகந்தை இருக்கக்கூடாது. அந்த அன்பில் முழுமையான சரணாகதி இருக்க வேண்டும். ஆண்டாளின் வாழ்க்கை நமக்கு சொல்வது இறைவனை தேடும் ஆன்மாவின் மிக உயர்ந்த மொழி அன்பு. திருப்பாவையில் அந்த அன்பு பக்தியாக மலர்கிறது. நாச்சியார் திருமொழியில் அந்த அன்பு ஏக்கமாகவும் கனவாகவும் தெய்வீக காதலாகவும் உச்சத்தை அடைகிறது. ஆண்டாளின் காதல் கண்ணனை அடைய விரும்பிய ஒரு பெண்ணின் காதல் மட்டும் அல்ல, அது ஒவ்வொரு ஆன்மாவும் தன் இறைவனை அடைய விரும்பும் நித்திய ஏக்கம். அதனால்தான் ஆண்டாளின் குரல் இன்று வரை நம்மிடம் ஒலித்து கொண்டிருக்கிறது. கண்ணனை அடைவதே என் வாழ்வின் லட்சியம். அவனுக்கே நான் உரியவள், அவனுக்கே என் அன்பு, அவனுக்கே என் சேவை. இத்தகைய உயர்ந்த தெய்வீக காதலை நமக்கு அளித்த ஆண்டாளின் திருவடிகளை வணங்குகின்றோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பஜ கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா சிவாத்திருச்சிற்றம்பலம். மீண்டும் பகுதி இரண்டில் சந்திப்போம்.
1: திருமால் அடியார்களே, நம் இன்றைய அரங்கநாதன் ஆராதனை என்னும் சிறப்பு நிகழ்ச்சியில் சமய உரையை ஆற்றுகின்றவர் திரு அஸ்வின் குமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த பாடலோடு நம்முடைய நிகழ்ச்சி நிறைவு பெறவுள்ளது. திருநாம பதிகத்தை பாடியவர் நம்முடைய அருணகிரி செல்வார் மகேந்திரன் பாலகிருஷ்ணன் அவர்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி.

காலை வணக்கம் செல்ல குழந்தைகளே, அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றது சிறுவர் நேரம் எனும் நிகழ்ச்சி. இன்று நமது நிகழ்ச்சி மிகவும் சிறப்பானது. ஏனெனில் புரட்டாசி மாதத்தின் மகிமை, கோவிந்தனின் அருள், திருமாலின் திருநாமங்கள் மற்றும் குழந்தைகள் திரு

பகிர்ந்து கொள்ள வேண்டிய நல்ல ஆன்மீக செய்திகள் ஆகியவற்றை இசையோடு பகிர்ந்து கொள்ள போகின்றோம். கோவிந்தா கோவிந்தா ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லி இன்றைய முதல் பக்தி பாடலுடன் தொடங்குவோம்.

குழந்தைகளே, தமிழ் மாதங்களில் ஒன்றாக புரட்டாசி திருமால் வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பான மாதமாக கருதப்படுகிறது. குறிப்பாக சனிக்கிழமைகளில் பலர் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவார்கள். ஆனால் குழந்தைகளை, விரதம் என்பது சாப்பிடாமல் இருப்பது மட்டுமல்ல, நல்ல வார்த்தைகள் பேசுவது, கோபப்படாமல் இருப்பது, பெற்றோரின் பேச்சை கேட்பது, நண்பர்களுடன் அன்பாக நடப்பது ஆகியவை நல்ல ஆன்மீக பழக்கங்கள் தான். அந்த நல்ல எண்ணத்துடன் அடுத்த பாடலை கேட்போம்.

குழந்தைகளே கோவிந்தா என்று சொல்லி பாருங்கள். எவ்வளவு இனிமையான ஒரு திருநாமம். திருமாலின் பல திருநாமங்களில் கோவிந்தன் மிகவும் பிரபலமான ஒன்று. பக்தர்கள் மகிழ்ச்சியிலும் கஷ்டத்திலும் நன்றியுடன் கூறும் கோவிந்தனை நினைக்கின்றார்கள். நாமும் பள்ளிக்கு செல்லும் முன், தேர்வு முன் அல்லது பயப்படும் முன் இறைவனை நினைத்து நம்பிக்கையுடன் இருப்போம்.

சில்லங்கலே திருமாலுக்கு பல அழகான பெயர்கள் உள்ளன. நாராயணன், கேசவன், மாதவன், முகுந்தன், வாசுதேவன், கோவிந்தன், வெங்கடேசன், சீனிவாசன் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். பெயர்கள் பலவாக இருந்தாலும் இறைவனின் அன்பு ஒன்றே. அதுபோல நாமும் ஒருவரை ஒருவர் வேறுபாடின்றி அன்புடன் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு இனிய பெருமாள் பாடலை கேட்போமாக.

குழந்தைகளே, திருமாலின் கைகளில் என்ன இருக்கிறது தெரியுமா? சங்கு மற்றும் சக்கரம். சங்கு நல்லதை அறிவிக்கும், ஒளியை நிறைவூட்டுகிறது. சக்கரம் தீமையை அழித்து தர்மத்தை காக்கும் சக்தியை நினைவூட்டுகிறது. நம்மிடம் சக்கு சக்கரம் இல்லாவிட்டாலும் உண்மையை பேசுவது, தவறான செயலை தவிர்ப்பது, நண்பர்களை காப்பது போன்ற நல்ல செயல்களால் நாமும் தர்மத்தை காக்கலாம். இந்த அழகான கருத்துடன் அடுத்த பாடலை கேட்போம்.

சிறுவர்களே, இத்துடன் சிறுவர் உலகம் வேணும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்று புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை. இத்துடன் நம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.

0: అస్సలాం
1: నమస్కార్ శ్రోతలందరికీ హృదయపూర్వక నమస్కారం
2: ఉంగల్ అనేవరికం వణకం
3: రేడియో మారిషస్ పర్ దిల్ సే స్వాగత్ హై ఆప్ సభీ కా
2: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.
4: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது கோவிந்தனை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சி தொகுத்து வழங்கப்படும். முதலாக பிள்ளையாரை போற்றும் அருமையான பாடலை கேட்கலாம்.

அடுத்து வருவன கோவிந்தனை போற்றும் அருமையான பாடல்கள். இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் திருமால் கடவுளை மனமாற வணங்குகின்றோம் அல்லவா? பச்சை மால் போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் என 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் நூலில் மிளிர்கின்ற ஒரு மந்திர வழிபாடாகும்.

திருமால் பக்தர்களே, கண்ணன் குழந்தை போல் தோன்றுகின்றார். அதனாலே தான் சில பாடல்களில் கண்ணன் ஒரு குழந்தை பாலனடி என போற்றுகின்றோம்.

திருமால் பக்தர்களே, திருமால் என்னும் கடவுள் ஏழு மலைகளில் அமர்ந்த இறைவன், பார்க்கடலில் கருநாகத்தில் அமர்ந்த பத்மநாபர் அவர்.

திருமால் பக்தர்களே, இந்த புரட்டாசி மாதத்தில் நாங்கள் திருமாலுக்கு சாற்ற வேண்டிய மாலை எந்த மாலை தெரியுமா? அது துளசி மாலையாகும்.

வானொலி அன்பர்களே, நாம் வழங்கி வந்த திருமாலை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சி இங்கு முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் நாம் வழங்கும் அருமையான நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.